0: 같이
1: தந்தாச்சே தந்தாச்சே எங்க வீட்டு தங்கத்திரையவும் கையில தந்தாச்சே
0: சூப்பர் மச்சே.